0: Minister's post, insisting TVK must accept Rahul Gandhi as the next Prime Minister contender and warning they could resign if the party refuses to back him. And another ally, MDMK chief Vaiko, has also made his position clear, saying Rahul Gandhi remains the Prime Minister choice for the India bloc and dismissing Vijay's Prime Minister pitch. Remember, Vijay is only months into his first stint as Tamil Nadu Chief Minister, but the latest India Today Sea Voter Mood of the Nation poll puts him at number 3 in the National Prime Minister's preference race behind Prime Minister Modi and Rahul Gandhi. Let's also listen into the war of words so far over Chief Minister Vijay for the Prime Minister's post.
1: கற்பனைக்கு எல்லையே கிடையாது. இது ஒன்றா நினைக்கட்டும். அவர் பிரதமராக வருவார்னு சொன்னாலே நம்ம அப்போ ராஜீவ் காந்தி அப்படின்னா ராகுல் காந்தி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? ராகுல் காந்தி இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சொல்லி காங்கிரஸ்காரங்க சொன்ன எந்த வழியில் வரட்டும். இல்லை இல்லை அவர் தான் பிரதமர் ஒன்னா இவங்களும் பூஜாத்தோம்.
2: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் இதெல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும்.
3: எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்கள்.
4: அன்பிற்குரிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தியே 2029 பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். அதோடு மட்டுமல்ல, பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதோடு மட்டுமல்ல, 3 15 ஆண்டுகளாக மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள். மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். 2029 எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர். பிரதமர் ஆகுவதற்கு நாங்கள் ஒத்த குரலில் ஒற்றக்கட்டாய் நிற்போம். நன்றி, வணக்கம்.
0: So let's now understand, can Vijay emerge as a Prime Minister candidate or not? So let's first take a look at what works in Vijay's favour. So he has strong electoral debut, massive personal popularity. That is what led to his victory in the elections. And now he's the Chief Minister, 3-year Chief Ministerial experience by 2029. So by 2029, he will be having 3-year Chief Ministerial experience as well. And South Indian representation also, because there are growing calls that the next Prime Minister should be from the southern part of the country. Vacuum created by anti-incumbency will also work in his favour. Now, what could hold Vijay back? Let's now take a look at those points. So, there's no national electoral base. In fact, this was the maiden election that he had contested. And there's limited administrative track record. So, if we talk about it today, it's just been months into power. This is the first time that the TVK is in power. This is the first time that Vijay contested any election. This is the first time that he has become the Chief Minister. So there's lack of administrative track record and a weak national organization, because so far the TVK is still confined to just Tamil Nadu. And there's resistance from allies like Congress, which is a national party. And the Congress has already said that it is Rahul Gandhi for the Prime Minister's post for 2029 and you need to back him, else we will quit from the cabinet. There's also limited language and cultural reach, because if you talk about South India, the people from the southern part would be glad if he becomes the Prime Ministerial candidate, but there's limited language and cultural reach if we talk about the northern parts of the country. Let's also take a look at if Vijay is a factor to reckon. So Vijay is emerging as an alternative to the

0: Hello. Hello and welcome to India Today's source of the one-stop place for all the news, information and updates from the states of Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra and Telangana. My colleagues always, be it Nagarjun Dwaraknath, be it Sagai Raj, Shibi Mol, Abdul Bashir, Apurva Jayachandran and Anaga Keshav, always bring the stories from these important states. And for the day, I am joined by Anaga Keshav, Apurva Jayachandran and Shibi Mol. Let's begin the show. Well, from the state of Tamil Nadu, this is about the cry for Vijay to become the Prime Minister, and this cry is becoming louder and louder. For the day, in the State Assembly, though the matters of the public are to be going on ahead and to be discussed, what happened is that Kanimuri Santosh, the MLA from TVK, from the Coimbatore belt, she came forward and she said a major kind of development will happen in 2029. The same kind of change that you saw in 2026, a similar change will happen in 2029. Very interestingly, Kanimuri Santosh says that Vijay will become the Prime Minister. And not just that, she also said that when Vijay became the Chief Minister, it was Rahul Gandhi who made him sit in the chair, and you will see the same repeating in 2029. Really big, really strong words by Kanimuri Santosh, and of course, Congress is not ready to accept it. India Today exclusively spoke to Tarak Gadpur, the MLA from Congress Party, and she still wants to deny it, and she still claims it that they are just still in fan mode, and that's the reason they are speaking in such manner, and you cannot have any kind of discussion. Tarak Gadpur also claims that the first level leaders are not speaking anything in such manner, and Rahul Gandhi will be the PM candidate for 2029. However, Adar Varjuna is a first-level leader from TVK. Murray Wilson is a first-level leader from TVK. And both have said that CM Vijay is entering a new form, and that is a national-level leader. Here's what the Neta said.
1: அவரே கூட அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி கூட ஆகலாம், தவறு இல்லையே. அவருடைய விருப்பங்க, அவர் இந்திய நாட்டு ஜனாதிபதி ஆகலாம், எனது பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், ஏன் அமெரிக்காவில் கூட
2: வந்து 2026 என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நாடே பார்த்துருக்கோம். இந்த 2029 வந்து மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணக்கூடியது வந்துட்டு டெல்லியிலேருந்து முடிவு பண்ண போறது கிடையாது, அது வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் முடிவு பண்ணி வரப்போறாங்க. ஸோ இந்த அதிர்ச்சியான ஒரு இந்திய அரசியலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து 2029 கண்டிப்பா பார்க்கும். இல்ல, அதாவது வந்து 2029 நீங்க அந்த விஷயத்த பாப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளில இருக்கிறாங்களா உள்ள போகிறாங்களா அப்படிங்கறதும். ஏன்னா இப்ப நம்ம வந்து தளபதியை வந்து சிஎம் சீட்ல உட்கார வச்சதே வந்து நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சார் தான். சோ அவரே தான் வந்து நம்ம தளபதியோட கையை பிடிச்சி 2029 கூட்டு போய் அங்க வந்து உட்கார வைக்க போறாரு. இல்ல இல்லங்க, அதேதாங்க 2025 கணிச்சதா 2026 நடந்திருக்கு. அப்ப 2029 இதுதான் நடக்கும். நீங்க இது வந்து ஆணித்தரமா சொல்றங்க, கண்டிப்பாங்க, கண்டிப்பா, டெபினட்டாங்க. அது அடுத்ததான் பாக்கலாம்.
0: Well, we're joined by my colleagues Apurva Jayachandran and Anaga Keshav. Anaga Keshav, to you first. Let me just compartmentalize what is happening over here. It's only 2026. We have nearly 3 years for the PM election. But you could also see the way now TVK is speaking in such manner. What exactly is Kanimuri Santosh trying to say? She said something about Rahul Gandhi to make the CM Vijay to sit in a chair. Can you please define that?
3: Well, in fact, what she's essentially trying to say is that in the run-up to 2029 general elections, Rahul Gandhi will make way for Joseph Vijay to become the next prime ministerial candidate instead of him. That's the kind of statement that Kanimuri Santosh, MLA from TVK, has made. It has, of course, sent shockwaves. In fact, Tarahai Cuthbert, that you spoke to earlier, has denied all of these allegations. And it's not just this MLA that we're talking about. Even Sengotian, even Minister Vinod Kumar, Adar Varjuna as well, all senior ministers in TVK, in the floor of the House, that too, have been making it on record that 2029, it will be somebody from Tamil Nadu, somebody from South, and most importantly, TVK will have a big role to play. So much so that Adar Varjuna also said that why can't we have a southern prime minister in India is what he said. So therefore, sending all the more speculations, making it all the more strong that the chief minister does harbour ambitions to become the next prime minister. You know, if at all these were just political chatter, not really true, then what is stopping the TVK high command from sort of issuing a gag order to all these MLAs? At the moment, they really are not. Even the top ministers have been making these kind of statements. So it's very certain it has not yet come, come officially from Vijay's mouth, but all the senior leaders around him have indirectly made this kind of statement. Even Law Minister Nirmal Kumar today, he said that when Vijay entered politics, everybody said that he was not going to come to power. But look where we are now. So therefore, let's wait and watch for 3 to 4 more years and what's really going to happen, and let things happen organically, is what Nirmal Kumar said, thereby making it all the more strong that the TVK does harbour ambitions for Vijay to become the next Prime Minister. But we get to hear officially from Vijay himself. He'd probably open his mouth closer to general elections. But so far, there have been high expectations from TVK leaders and TVK ministers for Vijay to run for Prime Minister's seat.
0: Well, thank you for those updates, and I request you to stay back. Apoorva Jayachandran, while on one side we see such a kind of tussle happening outside the assembly session, now EPS has come forward and said that Vijay can even dream of becoming the President of the United States, which is definitely not possible because he needs to be born in the US for that. But how is the opposition reacting to this?
4: Well, you never know what happens, because you see the kind of talks that are coming in from across, TVK leaders as well. We also saw several leaders enthusiastically saying that, Rahul Gandhi himself will make, Vijay sit in the prime ministerial chair. That's what you can also see the MLA from TVK going ahead today and giving a statement. So this is exactly why you see several leaders from opposition, including none other than former Chief Minister of Tamil Nadu, Edappadi K. Palaniswamy, going ahead and saying, why stop at being the next Prime Minister of India? He can also go ahead and remove Trump and become the next President of the United States, is what EPS has gone ahead and stated. Coincidentally, Pramod, he's not the first person to go ahead and link Vijay to the sorts of this. He said that several other leaders have also come out saying that so many aspirations that are there, but we can clearly see how the Congress, which is in alliance with the Tamilaga Vetri Kazhagam here in government there, they have shut down all kinds of rumors, saying very clearly as far as Congress is concerned, it is only going to be Rahul Gandhi who is going to be the prime ministerial candidate, and all this is nothing but Vijay fan clubs that are going ahead and making all the noise.
0: Interesting, Apoorva, I request you to stay back as well. But one thing is very certain, very clear over here: conventional politics has taken a break when it comes to Tamil Nadu. President of the United States, leader of the United Nations. This is how the opposition in this war of words wants to retaliate to the ambition of CM becoming the PM by the TVK netas over here. In fact, several leaders have reacted on this particular matter, and each one seems to have a difference of opinion. Here's what they say.
5: அவங்க என்ன உலக மகா ஐநா சபைக்கினோட தலைவராக வர்றான்னு கூட சொல்லுவோம். கற்பனைக்கு எல்லையே கிடையாது. இது ஒன்றா நினைக்கட்டும், அவர் பிரதமராக வருவார்னு சொன்னாலே நம்ம அப்போ ராஜீவ் காந்தி அப்படின்னா ராகுல் காந்தி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? ராகுல் காந்தி இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு இல்லையா சொல்லி காங்கிரஸ்காரங்க சொன்ன இருந்தால் வழியில் வரட்டும். இல்லை அவர் தான் பிரதமர் ஒன்னா இவங்களும் பூஜாத்துக்கிட்டோம்.
6: இந்திய அளவிலே இந்தியா பிளாக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் கட்சி. அதுக்கு அதனாலே அந்த அணியினுடைய வேட்பாளராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட முடியும். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ். அதை பற்றி அதனால தமிழக முதல்வருடைய கற்பனையில் கூட அந்த மாதிரி எண்ணம் இருக்காது, இல்லை என்பது என்னுடைய கருத்து. அமைச்சர்கள் எல்லாம் பேசும்போது நினைச்சவையாக பேசக்கூடாது. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அகிலேந்திய அளவிலே வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி தான் ஒரு ப்ராமினன்ட் கேண்டிடேட்டாக இருக்க முடியும். அதனால் அதை பற்றி இவர்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமே இப்படி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தவே.
7: எங்களுடைய தலைவர் வருகின்ற 2029 நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வருவார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதற்கு உடன்படாவிட்டால் காங்கிரஸ் கட்சியுடைய 2 அமைச்சர்களும் இந்த பதவியில் நீடிக்க மாட்டார்.
8: அன்பிற்குரிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தியே 2029 பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். அதோடு மட்டுமல்ல, பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதோடு மட்டுமல்ல, 3 15 ஆண்டுகளாக மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள், மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். 2029 எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரதமர், பிரதமர் ஆகுவதற்கு நாங்கள் ஒத்த குரலில் ஒற்றக்கட்டாய் நிற்போம்.

0: number 8. என்பதை இந்த பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களது நியாயமான கோரிக்கைகளுக்கும் இவ்வரசு உறுதுணையாக நிற்கும். இந்த நடவடிக்கை ஜனநாயக உரிமைகளை மேலும் வலுப்படுத்துவதோடு சாமானிய மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பேரவை தலைவர்
2: அவர்களே,
1: சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் என்பது அனுமதிக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டம் 19 ABC ஜனநாயக முறைப்படி போராட்டங்கள், அதே போல சங்கம் அமைப்பது, அதே போல கூடுவது எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. அந்த வகையில் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம், திருவண்ணாமலை சிப்காட், ஓசூர் சிப்காட் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து, அதே போல மாணவ அமைப்புகள் நீட்டுக்கு எதிர்த்து, ஆசிரியர் அமைப்புகள், ஹைட்ரோ கார்பன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்கு எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீதும் மாணவர்கள் மீதும் போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக
2: நன்றி சொல்லிட்டு
1: மேலும்
2: நன்றி சொல்லி முடியும்.
1: நீட் போராட்டத்தின் மீது மாணவர் அமைப்புகள் மீது போடப்பட்ட வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
3: அரசாங்கம் பல வழக்குகளை எனக்கு என் மீது போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், உடனடியாக அரசு வாபஸ் பெற முடியும் என்ற எண்ணத்தை நீதிமன்றத்திலே சொல்லி நீதிமன்றம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒத்துக்கொண்டால் தான் இந்த வழக்கு வாபஸ் பெற முடியும். இல்லை என்றால் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு நடத்திதான் அதை எடுக்க முடியும். அரசாங்கம் ஆதரவா இருந்தால்
4: You have the DMK skin Nehru. They're suggesting there are many cases against me. They should be withdrawn too. Anuga Keshav is joining us live from Chennai with more details on this. Anuga, what's the reasoning of the TVK government here? Because many would suggest that, look, these are issues that the TVK themselves raised. And it's in those particular cases that you've got all of these steps being taken, that cases are being withdrawn against protesters, some of whom could also have been political workers.
5: Yeah, absolutely. In fact, there are 3 different cases, Akshita. One is the farmers who were protesting in Tiruvannamalai against the land acquisition for the construction of an industrial park in Sipcot. Number 2 was the farmers who were protesting in Parandur for land acquisition for construction of Parandur Airport. And number 3 are the teachers who were protesting, demanding for their due share of salary hike, making their job permanent. So it's against these particular section of the society, the farmers and the teachers, against whom even Gundas Act was slapped by the previous DMK regime. And now the TVK government says that on humanitarian grounds and to uphold the values of democracy, we've decided to take back all those cases. But then the left parties had other demands. The left parties said, while we welcome this move, what we want is for you to also take back the cases that you've registered against those protesters protesting against the NEET examination. And to which the law minister Nirmal Kumar said that this will be under Chief Minister's consideration as well. So this is the top development that happened today, and to which the DMK has also protested in the floor of the House, condemning words like Gundas Act or condemning words such as non-humanitarian basis cases were filed against them. So it's against these words that there was ruckus that happened on the floor of the House with DMK's top leader E.V. Velu also condemning the TVK government of, you know, for the usage of these words.
4: Now the question will be here, what are the courts for if, you know, cases are turned into political steps where you've got also one government filing cases which can be questioned, then another government coming in, withdrawing these cases even before it reaches a trial, even before it goes to the court. All of them declared innocent, cases withdrawn. Thanks very much, Anuga, for joining us with those details. I mentioned the issue of Parandur. It's been a big bone of contention in the last few weeks in Tamil Nadu because remember that the airport project has been scrapped. Now, the latest attack from the DMK suggests that the TVK government did it intentionally so that Andhra Pradesh benefits. What is the reasoning there? Well, the DMK suggests that because a handful of advisors in the Vijay cabinet and for the chief minister himself are from Andhra Pradesh, are Telugu, they are ensuring that Andhra Pradesh benefits because there's no second airport in Chennai.
6: Parandur Airport is grounded, but the political storm is only taking off. Tamil Nadu Chief Minister Vijay's decision to scrap the mega airport project has opened a fresh front with the opposition. Chief Minister Vijay has chosen the farmers' side, citing environmental concerns and the impact on multi-crop agricultural land.
0: அதேபோன்று பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் தொடர போராட்டங்களில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று போராடிய விவசாயிகள் மீதும் முந்தைய அரசால் மனித நேயமற்ற வகையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
6: The DMK has alleged an Andhra angle, claiming Vijay's two advisors, Vishnu Reddy and John Arokyasamy, influenced the decision. DMK leader RS Bharti claims Parandur could have impacted plans for another airport in Andhra Pradesh.
7: Vijay ki rendu per Andhra vai sandavargal advisor ah irukran. Parandur airport vandu vittal Andhra ku innoru airport varad endra kaaranathinal இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை கைவிடுவதற்காக அந்த அட்வைசர்கள் ரெண்டு பேர் சொன்ன காரணத்தினால் விஜய் கைவிட்டார் என்பது குற்றச்சாட்டு.
6: Andhra Pradesh IT Minister Nara Lokesh added fuel to the fire when social media suggested Sri City could serve Chennai with an airport. Lokesh quipped, Andhra already has enough development on its plate. And then came the BJP's filmy punch. A morphed clip from Rajinikanth's Shivaji the Boss mocking Vijay with the jibe, project cancellations have become the project.